புகண்டி சரி சொல்லுகையில் சகல் காயின் கங்கல் கசல் சீக்தோ குள்ள சொல்லி லகே போனாலும் மந்தியோ ஷினகரான் ஜோகேஷ் ரபிங்கில்லி காகேர் உங்கள குந்தி சந்திலும் சரோச்சில் ராதியோ தெராகலே சந்திலும் குவாலி பீச்சில் பால் குவான் அகுய் ரேலி சந்தஸ் மிஷியோனஸ் சார் ரேலி செம்மன மிஷியோனேர் காவுர சிமாக் லே பீச் கமோன் உங்கள் அகுய் நக் தெரா குணக் லே ஹலம்பூச் மாரே ரேலி சென்ட்ரோ டி மெர்டோம் மாரே ரேலி இங்கிலேசியா Lalu kulepat saru chile radio, mana teras cuman kita le playera, le kamis, le gorra, lalu ni ke kiri, terlil ciri, ni ke sti panin saru chile radio. Hai bini ni, hulti ke cokan ni lain, lihat nas ketin, cokes cek kamin kil sali halang halang li nahe. Oganak, kaibis kakal, to kulang sali lahep honal kuas kuitin. Pantios manak, aran no kue rabi.